0: அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும். ஆமாம், இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன்.
1: And with that, we're slipping into a short break. Back with a whole lot more on the other side. Just stay with us.

0: Madras High Court order, where earlier Madras High Court had ordered Tamil Nadu government to implement the order to ban cow slaughtering in Tamil Nadu on the eve of Bakrit or any other day, citing the to implement the government order of 1957, where it has mentioned that as per the order, it is not allowed to slaughter of cows. But however, it was while hearing the petition filed by the representative from Hindu Makkal Kachi, the Madras High Court had gave an order. But however, Tamil Nadu state government had appealed against that order to the Supreme Court. Now, Supreme Court had stayed the interim stay, had pronounced the interim stay on the specific order, saying that the order has been now put on hold. But the Supreme Court will continue to hear the case. That's what we are hearing from legal advisors also. But meanwhile, the politicals also play a role. Remember, when the Madras High Court pronounced the order, there were huge pressure on the newly elected TVK government, where they had questioned why TVK government is not approaching the court. And also now, after once TVK government decided to approach the court, and now they got the order also from the Supreme Court. But however, BJP is not happy with this. They are all criticizing the TVK, why TVK government has to approach the Supreme Court. The legal tussle over the order continues with the Supreme Court interference, and many legal tussles and political war of words continues over the issue. And moving on to next story is it could be the top story, whereas Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is to inaugurate his party MLA office, where we are right now. Very shortly, as we speak, within 30 minutes, you'll be here to inaugurate his MLA office in Perambur constituency. Here, see, people have already started to gather here. His supporters, TVK supporters, have gathered here with Vijay's portrait, and you can see many women and youth supporters are also gathered here. Even kid in school, wearing school uniform, she's also here to see Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay. And very shortly, Vijay will be here to inaugurate TVK MLA office, and also with that, he's also to inspect PDS shop, ration shop, and also to give ration card holders to new beneficiaries, and also to inspect newly built MTC bus depot, EV charging bus depot, and also to inspect many other welfare schemes which has been under plan for this space, exclusively for Perambur constituency people. Let's have a word with a group of people here. You know, the two sides of road, people have gathered here, people are all waiting here to see Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay. So enga varinga inda constituency?
1: தளபதியை பார்த்துக்காக வந்துடுறோம். தளபதிக்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காது, தளபதிக்கு மனு கொடுக்க வந்துருக்கோம். எங்கள் அப்பாவால் நடக்க முடியாது, ஆனால் அவரை தளபதியை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம்.
2: இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ அண்ணன் முத பதவி ஏற்ற பிறகு இங்கே கரண்ட் பில்லு கட்டுற இடத்துல வந்து நிறைய பேர் வரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணி எங்களுக்கு அதிகமாக வருது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு சில பேர் வந்து இவர் விஜய் அண்ணா வந்த பிறகு மாரி ஏறுதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான தகவல் இது. இது இந்த செய்தி வந்து உடனே விஜய் அண்ணாவுக்கு நீங்கள் சொல்லணும்.
0: Here people are all giving explanation why here with the many petitions people have gathered here with some hope Vijay will get those petitions and their issues will get resolved. And here also many fans are here. Let's try to in a constituency, from which constituency here you are here?
3: ஏன்னா அவர் நல்ல மக்களுக்கு நிறைய செய்கிறாரு. ரெண்டாவது இப்போதான் அவங்க செய்கிறாங்க, அதனால யாரும் திட்டாதீங்க அவரை, தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க.
0: ஸோ ஒன் ஃபேன் இஸ் ஹியர் இஸ் சேயிங் விஜய் ஷுட் பி கிவன் டைம் நாட் டு கிரிட்டிசைஸ் விஜய் ஆஸ் இஸ் நியூ டு பாலிடிக்ஸ். We should give more time to Vijay to implement the schemes and to do good things to the people. We have another fan also. Anna, in the constituency, ninga enna eppadi irukku? Rendu maasam aayidchu Vijay.
4: Engal kulliya irukku, vera level, vera level. Innum
3: enakku wine shop la konja close aayirukku, konja neriya kudigaarargal kammi aayirukanga. So inda kudi kammi aayirchi, wine shop close pannunga, thappu illa. Same time konja panangal irukki kuduthina nalla irukku, adukku mattum edana pannunga.
4: வேற லெவல் எப்படி இந்த ஏரியா திரும்ப அதுங்க, ஒரு பாபா போட மாதிரி வேற லெவல் இருந்துச்சு. ஆனால் வேற லெவலில் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் இந்த அரசியல் அந்த அரசியல்வாதி வந்து பண்ணல, அப்போ இவ்வளோ நேரம் பண்ணல, இப்போ ஏன் பண்ணாரு? அதுதான் தளபதி, தளபதி.
0: We have many voices that's being heard on ground. They're all saying that Chief Minister C. Joseph Vijay is doing good, but he should be given time. And one supporter is saying that many Tasmak shops close to educational institution and school premises have been closed. So we appreciate such move from Chief Minister C. Joseph Vijay. We continue to track what exactly the development will be on the ground, what exactly the mood from supporters and who are all gathered here. Moving on to next story from Tamil Nadu, which is about former BJP state president Annamalai. Remember, Annamalai exited from the BJP and he said he would be starting a new political party also. But meanwhile, he continued to do some sort of service by having the We the Founders organization. But however, yesterday it was the first massive conference in Pollachi district where Annamalai shared dais since he left the BJP, where he had given an outline what exactly Annamalai is up to. He hinted at the how Gen Z voters and women voters played crucial role in 2026 election. He also pointed out that in 2031 election, again, these Gen Z voters and women voters will bring another change of governance in Tamil Nadu, which means Annamalai is clearly having a rival as a Tamilaga Vetrikalagam party as his rival. But we have to wait and see how exactly the development is going to happen, because Annamalai himself said, we have still time to convert that organization or a movement into a political party. Very shortly, in 7 or 8 months, Annamalai and its volunteers are all set to face that local body election also. Let's hear what exactly Annamalai had said yesterday in a Pollachi district.
5: அரசியல் கட்சியில 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க. மிஞ்சி பிஞ்சி போனால் 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு அமைப்பில் நம்ம ஆரம்பித்த ஒரு மாத காலத்தில் 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்றோம் ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்பில் 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்தில் 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதரியுடைய அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் எ வெரி யங் ஆர்கனைசேஷன். 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்தில் 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமாக பார்க்குறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றொரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம்.
0: After Annamalai left or resigned from BJP, there were many criticism why Annamalai left BJP, as saying that BJP gave many opportunities to Annamalai. But however, for the second time, Annamalai gave clarification in this conference, saying that he left BJP to serve well for Tamil Nadu people, not to criticize them. He also clarified that as he is not criticizing much about the BJP opposition parties, especially DMK, terming Annamalai as a B team of BJP, but he said he will do a constructive criticism towards any parties. He is looking forward to do a healthy politics. And also he mentioned about he is a real Hindu, he is a proud Hindu, but he leaves Hinduism and caste identity, religion identity and caste identity in his residence. When he left out, he is a secular person. Let's hear what exactly Annamalai said about this.
5: ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற.
6: See, that's a vague charge. Every party has a democratic setup. There are executive committees, there are working committees, there are the general bodies. They all decide. It's very good and fashionable to set a narrative of dynasty politics for parties other than BJP. So that is something that we have rejected.
0: We continue to see how Annamalai going to move towards political landscape amid TVK rise in Tamil Nadu. That's all we have from Tamil Nadu. More news from Andhra Pradesh and Telangana. Ashish, over to you.
7: Thank you, Vijay. From Tamil Nadu to Telangana politics. In Telangana, a war of word has escalated between ruling Congress party leadership as well as opposition, Bharat Raj Samiti leadership. In fact, it was Chief Minister